ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறங்கொண்ட பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையொருள் புகுந்தோன். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம்.

0: என்ற மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் இடம்பெற்ற பரம்பொருள் வாழ்த்து கவிதையை கூறி இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 4EB வானொலியின் தமிழ் ஒளி எண்ணிம குறியை ஒளிபரப்பு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் இணைந்திருக்க போவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுடைய அனுபவங்களை பகிரும் ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொடரில் இவங்களுடைய அனுபவங்களை வந்து ஒவ்வொரு பிரமுகர்களும் அவங்க அனுபவத்தை பகிர்றாங்க. செங்கோட்டையாகவே இருந்தாலும் சரி, அல்லது பெரிய உலகம் போற்றும் மாளிகைகளாகவே இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒற்றை செங்கலில் தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சாதனையாளர்கள்லாம் சமூகம் கொண்டாடும் நிலைக்கு வருவதற்கும் அவங்கெல்லாம் ஒரே இரவில் உச்சம் தொட்டதில்லை. அவங்க பல நாள் அதற்கான பயிற்சி முயற்சியெல்லாம் எடுத்து அவங்களுடைய ஆர்வம் அனுபவம், அதில் அவங்க சந்தித்த சோதனை, அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், கைத்தட்டல், விரக்தி, அதில் அவங்க அடைந்த சாதனைக்கு அவங்க கொடுத்த விலை, அதற்கான வேதனை, தாகம், வேகம், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க கற்றுக்கிட்டதை அது அவங்க எப்படி அவங்கள அது பக்குவப்படுத்தியது, அதையெல்லாம் எப்படி அவங்க படிப்பனையாக எடுத்துக்கிட்டு மேலேறி வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே 7 நாட்களாக பிரித்து அந்த பிரபலங்களே வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொகுப்பாக மனம் திறந்து சாதித்தவர்கள் கொடுத்த தொகுப்பு தான் இந்த விகடனில் வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்னு ஒரு தொடராக வந்தது. அதை வந்து புத்தக வடிவிலையும் வெளியிட்டாங்க. அந்த தொகுப்பை உரைநடை அல்லது உரையாடல் வடிவில் நம்ம நிலையத்தில் நம்ம வானொலி நேயர்களுக்காக அந்த தொடர்லேருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய பாடத்தையும் பகிர்வையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு வரோம். ஒரு பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் அந்த பிரபலம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த 7 நாட்கள் அதை குறித்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறார் நண்பர் பாரதி அவர்கள். வணக்கம் பாரதி.
2: வணக்கம் சங்கர்.
1: இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினராக அல்லது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற அந்த பிரபலம் யாருன்னு நம்ம பார்ப்போம்.
2: கண்டிப்பாக.

0: ஒரு நல்ல இனிமையான பாடல் கேட்டோம். இப்போ இந்த பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பாடலுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எதை பற்றி எதுங்கிறத சொல்லியிருந்தோம். எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்னு ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரபலம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை அனுபவமாக பகிர்றாங்க. அது வந்து விகடனில் தொடராக வந்துருந்துச்சு. அது ஒரு நூல் வடிவிலையும் வெளியிட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம உரையாடல் மூலமாக நம்ம நேயர்களுக்கு வழங்குகிறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் அப்படி இடம்பெற போகும் பிரபலம் யார்
1: சங்கர்? இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது ஒரு திரைப்பிரபலம். திரைப்பிரபலம் சொல்லும்போது வந்து அவர் வந்து ஒரு இயக்குனர். கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப ஒரு தேடப்பட்ட வேண்டப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். தான் இயக்கிய முதல் ஹிந்தி படத்திலேயே வந்து வசூல் சாதனையை அடைந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை உச்சத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து முதல் வரிசை நடிகர்கள் வந்து இவரை வந்து தேடிட்டு வந்து படம் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு துளி சாயலும் ஒரு பிரதிபலிக்காம அந்த கூச்சமும் விலகாம ரொம்ப ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய, யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு இயக்குனர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அவரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை செதுக்கிய அந்த 7 நாட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. முதல் நாள் சொல்கிறார், நம்ம முதல் நாள் பார்ப்போம். சினிமா ஆசையில் வந்து நான் சென்னைக்கு வந்த நேரம் அது. அப்போ வந்து நான் தங்கியிருந்த மேன்ஷனில் வந்து, மேன்ஷன்னா தெரியும்ல, அந்த ஒரு விடுதிகள் மாதிரி இருக்கும், ஆண்கள் விடுதிகள்னு சொல்லலாம். அங்கே வந்து நான் ஒரே அறையில் வந்து ஒரு 4-5 பேர் எல்லாம் சேர்ந்து பங்கு போட்டு தங்கிப்பாங்க. அம்மா அந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப சென்னையிலலாம் ரொம்ப சாதாரணம். அது அந்த மாதிரி ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கும் போது அந்த ரூம்மேட், அவர் அறையில் இருக்கக்கூடிய அந்த அறையை பகிர்ந்துக்கிட்டு இருக்க சக நண்பரோட, அவர் திடீர் திடீர்னு மலை மலையாக துணியை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாராம். எடுத்துட்டு வந்து மேன்ஷன் உள்ள வச்சு துவச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு வந்து இவர் சொல்றாரு. ஒரு நாள் இவர் போய், என்ன நண்பா, என்ன எங்க இருந்து இவ்வளவு துணி எடுத்துட்டு, என்ன மேட்ரு, ஏதாவது பிசினஸ் சீக்ரெட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு நண்பர்கிட்ட. அப்போ வந்து அவர் நண்பர் சொன்னாராம், பக்கத்து லாண்ட்ரியில் வந்து துணிக்கு 1 ரூபான்னு பேசி வாங்கிட்டு வந்து இங்கே பில்டிங் ஓனருக்கு தெரியாமல் நான் துவச்சி கொடுப்பேன். பில்டிங் ஓனருக்கு தெரிஞ்சால் தண்ணி செலவாகுது, எக்ஸ்ட்ரா காசு கேட்பார்ல. அதனால் பில்டிங் ஓனருக்கு தெரியாமல், அந்த மேனேஜர் ஓனருக்கு தெரியாமல் பக்கத்து லாண்ட்ரிலேருந்து செலவை செய்யும் அந்த நிலையத்துலேருந்து வாங்கிட்டு வந்து நான் துவச்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. படைப்பாளி ஆகிற வரைக்கும் துவைப்பாளியாக இருக்கலாமேனு நானும் அந்த பார்ட் டைம் ஜாப்ல வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ, இது ஒரு நல்ல வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துக்கிட்டேன். அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லோடு துணிகளை அள்ளிட்டு வந்து ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்து துவைக்க ஆரம்பிச்சோம். நாங்களே அதை அலசி பிழிஞ்சி நல்லா பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருந்தது அவருக்கும் அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் காய போடுற நேரத்தை, துணி காய போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எங்க யாராவது பாத்திரம் அவங்களை பார்த்துட்டு கேட்பாங்களா, என்ன இவ்வளவு துணி அப்படின்னு கேட்பாங்களோ, பயந்து பயந்து தான் நாங்கள் வந்து அந்த மாடிக்கு போகும். அப்படி ஒரு நாள் வந்து மாடி மொட்டை மாடியில் போய் நாங்கள் காய வச்சுட்டு இருக்கப்ப உரிமையாளர் பார்த்துட்டாரு, ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. எங்கேருந்து இவ்வளோ துணி கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு வந்து, அடப்பாவீங்களா, எங்கேருந்து இவ்வளோ துணி கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோன்னே அப்புறம் வந்து சொல்லிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிற இதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். உடனே அவர் இன்னும் அதிர்ச்சியை, அடப்பாவி, சினிமாவை நம்பி ஊரு விட்டு ஊர் வந்து இப்படி பேர் தெரியாதவன் துணியெல்லாம் துவச்சிட்டு இருக்கீங்களேடா, பேசாமல் ஊருக்கு திரும்பி போயிருக்கு அப்படின்னு வந்து எங்களை ரொம்ப திட்டினாரு. அதுக்கு வந்து நான் சொன்னேன், இதில் என்ன சார் தப்பு, லாண்ட்ரியில் போகிற நம்ம துணியை யாரோ துவைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க துணியை நான் துவைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்தாரு. யோசிச்சு பார்த்துட்டு இப்போ சொன்னதை நீ திரும்பவும் சொல்லு அப்படின்னு வந்து என்கிட்ட அந்த வசனத்தை கேட்டார். கொஞ்ச நேரம் யோசிச்சவர், நான் திருப்பி அதை சொன்னேன், அதை யோசிச்சுட்டு வந்து நீ இன்னும் 6 மாதம் வந்து வாடகையே கொடுக்க வேணாம், மொத்தமாக 6 மாதத்துக்கு வாடகையை அதுக்கப்புறமா நீ கொடு, அப்ப நிச்சயம் நீ வாடகை கொடுக்குற நிலைமையில நீ இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனிமே இந்த மாதிரி துணிலாம் துவைக்காத, இந்த மனநிலையை இப்ப நீ ஒரு மனநிலையில இருக்கல்ல அதை எப்பவுமே மாத்திக்காத, அதே மனநிலையில இரு, நீ எங்க போனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த மனநிலையை உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு வந்து அந்த உரிமையாளர் வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு சொன்னாரு அப்படின்னாரு. அதாவது கிழக்கு மேற்கு தெரியாம சென்னையில வந்து எப்படி காலம் தள்ள போகிறோம் அப்படின்ட்டு வந்து எனக்குள்ளே ஒரு பயம், ஒரு தயக்கம்லாம் இருந்தது. ஆனால் அந்த உரிமையாளர் அன்னைக்கு அந்த பேசின பேச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிது. அதாவது எப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம பழசை மறந்துடக்கூடாது, நாம் மறக்கக்கூடாதுங்கிறத வந்து மனசில் எனக்கு பதிஞ்ச நாள் அது அப்படின்ட்டு வந்து அவர்
0: நல்ல சம்பவம், அது நல்ல பாடம்.
1: ஆமாம், நல்ல பாடம். அந்த முதல் நாளில் வந்து அவர் சொல்கிற தன்னை செதுக்கிய முதல் நாள்,
0: 7 நாட்களில் முதல் நாள்.
1: ஆமாம், அந்த நாளில் வந்து அவருக்கு கிடைத்த அந்த படிப்பினை வந்து அவர் சொல்லி இன்னமும் வந்து அதை சொல்றாரு, இன்னும் மறக்காம இருக்காரு. அதை நம்ம புரிஞ்சு அதை நம்ம ஏத்துக்கணும். அடுத்த இரண்டாவது நாள் சொல்றாரு. இரண்டாவது நாள் என்ன சொல்றாருன்னா, அதே திரைப்பயணத்துல அவர் இருக்கும்போது சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சி சினிமாவில் வந்து இருக்கன்னு சொல்லிக்கிற ஒரு நேரம் வந்துச்சு. சின்ன சின்ன உதவி இயக்குநர்கள் மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நேரம் அது. அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து தவறிட்டார், தன்னுடைய அப்பா தந்தை தவறிட்டார் அப்படிங்கிறாரு. அப்போதைக்கு வந்து வீட்டில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரே ஆள் அவர் தான். தந்தையுடைய சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நான் இங்கே சினிமான்னு வந்துட்டேன், இங்கே எனக்கு பெருசாக ஊதியம்ல எதுவுமே கிடையாது. நான் தன்னுடைய இருப்பை தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்போது குடும்பத்துக்கு எதுவும் பணம்லாம் கொடுக்க முடியாத நிலைமையில் அப்பாவுடைய வருமானத்தை நம்பி தான் குடும்பம் இருக்குது. அந்த நேரத்தில் தன் தந்தை இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு வருது. மயான சடங்குகளை முடிச்சுட்டு எல்லாரும் ஊருக்கு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அதெல்லாம் சடங்குகள்லாம் முடிச்சுட்டு அப்போ தன் தந்தையோட நண்பர் ஒருத்தர் வந்து அருணாச்சலம் அவர் பேர், தந்தையோட பேர். அப்போ வந்து அவர் நண்பர் சொல்கிறான், தன் தந்தையோட நண்பர் வந்து, பாவம் அருணாச்சலம் நல்லா தான் உழைச்சான், பிள்ளைங்களை தான் இப்படி தருதலையாக போயிடுச்சு, எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டே காலத்தை முடிச்சிட்டான் அப்படின்ட்டு வந்து தன்னை பற்றி, ஏர் முருகதாசை பற்றி தன் தந்தை வந்து,
0: தந்தையோட நண்பர்
1: வந்து காதுபட வேறொருத்தர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு
0: இவர் இருக்காருன்னு தெரியல, அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு
1: இந்த மாதிரி
0: அருணாச்சலம் இப்படி நல்லா வாழ்ந்தான், பசங்களை தான் இது பண்ண
1: தருதலையா போயிட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இதை வந்து கேட்ட நிமிஷம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது ஆனால் அவருக்கு பின்னாடி தான் நான் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் அவர் அதை கவனிக்கல. ஆனால் அப்போல்லாம் வந்து தேட்டருக்கு சினிமா பார்க்கவே பிள்ளைங்களை அனுப்பாத காலம் அது. ஏன்னா சினிமா பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற. ஆனால் வந்து தன் தந்தை வந்து, உனக்கு சினிமா தானே ஆசை, தைரியமாக போப்பா, எந்த தொழிலும் தப்பு கிடையாது, உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ வந்து சினிமாவில் நல்லா வா அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனார் எங்கள் அப்பா. அவர் என்னை சரியாக வளர்க்கலைங்கிற மாதிரி இவங்க பேசிட்டது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார். நான் அப்போவே முடிவு பண்ணேன், நம்ம சினிமாவில் தொலைஞ்சே போனாலும் தோற்று மட்டும் போகக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம போனது வந்து தோற்று மட்டும் போயிடக்கூடாது. எங்கள் அப்பா என்னை சரியாக தான் வளர்த்துருக்காருன்னு அவங்க சொன்னவங்களுக்கெல்லாம் உணர்த்தணும்னு நான் வந்து நினச்சேன். பசங்க வந்து தருதலையாக போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இல்லை நான் வந்து
0: சாதிச்சிருக்கோன்னு
1: நிரூபிக்கணும் அப்படின்னு நிரூபிக்கணும்ட்டு வந்து என் மனசில் அப்போ தோணுச்சு. எதிர்மறை வார்த்தைகளாக இருந்தாலும் அதை என்னை செலுத்துகிற சக்திகளை, அதை வந்து என்னுடைய ஒரு சக்திகளை நான் சேர்த்துக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் எப்போ என்னை சோர்வடைய செஞ்சாலும் என்னை நானே வந்து உற்சாகப்படுத்திக்கவும் உறுதியை அதிகப்படுத்திக்கவும் நினைவில் நின்ற நாள்களில் இதுவும் ஒன்று. இதையும் நான் அப்பப்போ இந்த தினத்தை வந்து நான் அப்பப்போ நினச்சி நினச்சி பார்ப்பேன். இப்போவும் அவரை பார்க்குற நாட்களில் அவரையும் அறியாமல் என்னை உசுப்பேத்துனீங்கிறேன் அப்படிங்கிற மரியாதையோட தான் பார்க்குறேன். இப்பயும் அந்த தந்தையோட நண்பரை வந்து அவர் பார்ப்பாரு, ஆனால் இதை வெளிப்படையாக அவர் சொன்னது இல்லையா. அப்பயும் வந்து
0: என்ன உந்து சக்தியாக இருந்த சொற்கள்லாம் ஒன்று நீங்கள் சொன்னது
1: அப்படின்ட்டு வந்து இன்னமும் மனசுக்குள்ள அவர் நினச்சிப்பாரு அப்படின்ட்டு வந்து அவர் அந்த நாளை வந்து நினைவு கூறுறாரு. இரண்டாவது நாள்
0: சில சொற்கள் என்னைக்கும் மறக்கிறது இல்லைங்கிற அது அவருக்கு நினைவில் இருக்கு. அதான் அது வந்து அவருடைய உந்து சக்தியாக அதை பயன்படுத்தி
1: உந்து சக்தியாக அவர்
0: பயன்படுத்தி சினிமாங்கிற துறையில் தொலைஞ்சே போனாலும் சரி தோத்து மொத்தம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் அவர் அன்னைக்கு எடுத்த முடிவு. அதற்காக அவர் கடினமாக உழைச்சுதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய சாதனை
1: படிச்சிருக்காரு. இது வந்து அவருடைய இரண்டாவது நாள் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து அடுத்ததாக கேட்போம், இன்னொரு பாடலை கேட்டுருவோம்.
0: சரி.

0: நல்ல இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் அவருடைய வாழ்க்கையை செதுக்கிய ஏழு நாட்கள் சொல்லிட்டு வர்றார். முதல் இரண்டை கேட்டோம். முதல் நாள் வந்து அவர் அந்த துணி துவைச்சு போடுறப்போ அந்த வீட்டு உரிமையாளர் சொன்ன வார்த்தை,
1: கரெக்ட்,
0: உன்னோட மனநிலையை மாற்றிக்காத, நீ இன்னும் 6 மாதத்தில் முதல்ல அவர் சாதிப்பார் ஜெயிப்பாருன்னு கண்டடைந்த மனிதர் வந்து அவரோட வீட்டு உரிமையாளர் தான். என் துணியை அவனோட துவைக்கும் போது இன்னொரு துணியை நான் துவைக்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மனநிலையை இன்னைக்கு மாற்றிடாத, அதை இப்படி இவ்வளோ சாதனியமாக சொல்ல முடிஞ்சதில்ல உன்னால அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ்குள்ள ஒரு நல்ல ரைட்டர் இருக்கிறாங்கிறதையும் அவர் தான்
1: கண்டுபிடிச்சிருக்காரு.
0: இரண்டாவது சம்பவம் வந்து அவங்க தந்தை இறந்தப்போ அவங்க தந்தையோட நண்பர் சொன்னது, அருணாச்சலம் நல்லா தான் வாழ்ந்தான் பசங்க தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னப்போ அதை கேட்டு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சினிமாவில் நம்ம தொலைஞ்சே போனாலும் சரி தோற்று மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் முடிவெடுத்து அது உந்து சக்தியாக இருந்து அவர் ஜெயிச்சு இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மரியாதையோட என்னை செலுத்திய சக்திகளில் நீங்களும் ஒன்று ஐயா அப்படிங்கிற நினைவோடு அவர் நான் பார்ப்பேன் சொன்னார்.
1: இப்போ மூணாவது நாள் என்ன சொல்கிறாருன்னா 2006 ஹைதராபாத்தில் சிரஞ்சீவி சாருடைய ஸ்டாலின் படம் ஷூட்டிங் நடந்தது. ஸ்டாலின் படம் வந்து ரமணா படத்துடைய
0: ரமணாவும் இதுவும் மாதிரி தீனாவும்
1: மாதிரி ஏதோ கலந்து
0: ரமணா மட்டும் இருக்காது, அது ஒரு மாதிரி மசாலா தான்.
1: அப்படியா,
0: ஸ்டாலின்
1: சரி சரி,
0: அது அங்கே கொடுத்த ஒரு மாஸ் ஹிட்.
1: அந்த படத்துடைய படப்பிடிப்பில் இருக்கிற நேரம் வந்து ராத்திரி பகல் பார்க்காம அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. அப்போ தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அந்த குழந்தை பிறப்பதற்கு வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வந்து பிரசவ வலி வந்துருச்சு தன்னுடைய மனைவிக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. 2 நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்னு நினச்சிருந்தப்போ 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்ட்டு. வீட்டில் வந்து அம்மாவை தவிர யாருமே இல்லை. அப்புறம் டிரைவரை வர சொல்லி மருத்துவமனைக்கு உடனடியாக அழைச்சிட்டு போக சொல்லி சொன்னோம். நான் உடனே கிளம்புறதுக்கு அந்த நேரத்தில் ரயிலோ இல்லை வந்து விமானமோ இல்லை, நானும் ஹைதராபாத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், அங்கே மனைவி வந்து பிரசவலியில் இருக்காங்க மருத்துவமனையில். 10 நிமிஷத்துக்கு 1 தடவை ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன், இரவெல்லாம் விசாரிச்சுட்டே இருந்தேன், தூங்கவே முடியல என்னால். இந்த நேரம் கூட மனைவி பக்கத்தில் இருக்க முடியலேன்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது, ரொம்ப பதற்றமாகவும் இருந்தது. காலையில் முதல் வேளையாக வந்து விமானத்தில் ஏறி முதல் விமானத்தை பிடிச்சி காலையில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த விமான நிலையம் போயிட்டேன். அங்கேருந்து வந்து கடைசியாக ஒரு தொலைபேசியில் பேசுகிறப்ப பதறாமல் வாங்க, நீங்கள் வந்த அப்புறம்தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. சென்னையில் தரை இறங்கின உடனே வந்து என் ஃபோன் மறுபடியும் தொலைபேசி மூலமாக வந்து அவங்ககிட்ட பேசினப்ப குழந்தை பிறந்துருச்சு தாயும் செய்யும் நலம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொன்னாங்க. எல்லாரும் குழந்தைய வந்து கொஞ்சி முடிச்சு எல்லாரும் பார்த்து முடிச்சு கடைசியால தான் நான் போய் குழந்தைய கையில தூக்குனேன். பொதுவாக வந்து தந்தைகிட்ட தான் முதல்ல குழந்தைய கொடுப்பாங்க அவங்க மருத்துவர்
0: செவிலியர்கள்
1: வந்து கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து கடைசியாக தான் போய் என் குழந்தைய பார்த்து கையில் தூக்குனேன். அந்த குழந்தை அப்போ என்கிட்ட என்னை பார்த்து ஒரு பார்வை பார்த்துச்சு, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து பார்த்துச்சு. அத்தனை நேர பதற்றமும் பரபரப்பும் தணிஞ்சு சட்டுன்னு ஒரு ஆனந்த பெருவெல்லம் வந்து நான் அப்பா ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நாள், அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த ஆனந்தம் பொங்க சொல்கிறார்.
0: உண்மைதான்.
1: அதாவது இரண்டாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன் தந்தை சார்ந்த விஷயம் சொன்னார், இதில் வந்து தான் தந்தையான
0: அந்த
1: நிகழ்வு வந்து ரொம்ப அழகாக வந்து.
0: அது மாதிரி அந்த ஸ்டாலின் நம்ம பேசணும்ல, அந்த திரைப்படம் வந்து அது நம்ம நான் சொன்னது வந்து அவருடைய இயக்குனர் அப்படிங்கிறவருடைய கையொப்பம் இருக்கும்ல, ஏஆர் முருகதாஸ் ஸ்டைல்
1: டைரக்ஷன்,
0: அதுதான் ரமணாவும் தீனாவும் கலந்த மாதிரி இருக்கும். இது படம் கம்ப்ளீட்டா வேற, அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மாசம்.
1: சரி சரி சரி,
0: கதை ஏன்னா ஸ்டாலின் பார்த்தவங்க வந்து என்ன ரமணாவும் தீனாவும் கலந்ததுங்கிறான் ரெண்டுமே கிடையாது. ஆனா அந்த ஆக்ஷன் ஸ்டைல் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்டைல் வந்து ரமணாவுடைய கையொப்பமும் தெரியும், தீனாவோட கையொப்பமும் அதுல தெரியும். அப்ப தெரிஞ்சிடும் அந்த தீனாவோட சண்டை காட்சிகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுல சண்டை காட்சிகள் வரும், அந்த பில்டப் ஹைப் எல்லாம் அதே மாதிரி வரும். அதே மாதிரி ரமணா மாதிரி அந்த ஹீரோயிசம், அதைதான் நான் சொன்னேன். கதை வந்து இது பொலிட்டிக்கல் த்ரில்லர், இதை வந்து அப்புறம் தமிழ்ல டப் பண்ணாங்க, ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க ஜெய்ஹோன்னு. இவர் சல்மான் கான் நடிச்சு படத்தோட பேர் ஜெய்ஹோ, 2014 வந்துச்சு. அது வேற ஒரு இயக்குனர், ஏஆர் முருகதாசுடைய கதை
1: மூணாவது திரைப்படம்
0: ரமணா, அடுத்தது கஜினி.
1: ஆமாம், இப்போ வந்து அந்த கஜினி படத்தை வந்து ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக அமீர் கான் வந்து ரொம்ப இவரை வந்து கேட்டுட்டு இருந்தார். படம் எடுக்கலாம் படம் எடுக்கலான்னு கேட்டப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த கஜினி படம் இப்போ நாலாவது நாளாக தான் சொல்கிறார். ஹிந்தியில் வந்து கஜினியுடைய படம் வெளிவருவதற்கு 5 நாளைக்கு இருக்கும்போது, ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 நாள் இருக்கும்போது அமீர்கான் அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அலைபேசி வந்தது. எங்கன்னு சொல்லாமல் அவர் கூட்டிகிட்டு போய் எதுவுமே கேட்கல. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தார், காரில் ஏறி உட்காருங்கன்னாரு. நேராக கூப்பிட்டு போனார், எங்கே போகிறோன்னே சொல்லலை, நேராக காரில் கூட்டிகிட்டு போனார். பார்த்தா முகேஷ் அம்பானி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. என்ன, முகேஷ் அம்பானி வீட்டுக்கு போயிட்டு அவர் அமீர்கான் சொல்கிறாங்க, இப்போ அம்பானி ஃபேமிலி வந்து நம்ம கஜினி படத்தை பார்த்துட்ருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் தான் அவங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ட்டு வந்து அமீர்கான் சிரிச்சுட்டு என்கிட்ட சொன்னார். மும்பையில் வந்து காஸ்ட்லியான ஏரியாவில் நின்றுட்டு 14-15 மாடிக்கு வீடு, பாகிஸ்தான் பார்டர் கணக்காக செக்யூரிட்டி ஆட்கள், ஏதோ ஒரு மாடியில் வந்து ஹோம் தியேட்டரில் படம் பார்த்துட்ருக்காங்க. எந்த மாடி எங்கே உட்காந்து படம் பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. படம் முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க, வந்துட்டு நீங்கள் தான் டைரக்டரா, வா நம்பவே முடியல, மார்வலஸ் மூவின்னு கை குலுக்கி சகட்டுமேனிக்கு பாராட்டுறாங்க அம்பானி அவங்க குடும்பத்தினர் அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டின்னர் டேபிளுக்கு போய் உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பரிமாறணும் சொல்லுங்க அப்படின்ட்டு முகேஷ் அம்பானியே வந்து கேட்கிறார். முகேஷ் அம்பானியும் அவருடைய மனைவி நீதா அம்பானியும் கேட்கிறாங்க. அதாவது வீட்டில் அம்மா கிட்ட 4 தடவை சட்னி கேட்டால் தான் 2 கரண்டியே கிடைக்கும், 4 வாட்டி கேட்டால் தான் 2 கரண்டியே போடுவாங்க எங்கள் அம்மா. இங்கே அம்பானி அவங்களுடைய மனைவி வந்து நமக்கு சர்வ் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஊரில் சொன்னால் நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. முகேஷ் அம்பானி வந்து இப்போ அப்புறம் என்கிட்ட வந்து பேசினார், நீங்கள் சென்னை தானே அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் இல்லை சார், சென்னை இல்லை, சென்னையிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு நான் சொல்கிறேன். 250 கிலோமீட்டரா எங்கே அப்படின்னு சொல்லுங்கன்னதுக்கு, இல்லை சார் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னதுக்கு, கள்ளக்குறிச்சின்னு ஒரு கிராமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் உளுந்தூர்பேட்டை அந்த பெல்ட் தானே அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா அங்கேயும் நமக்கு பிஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது உலக பணக்காரர்னா இவரு தான், இந்திய பிஸ்னஸ் பிதாமகர்னு இவரை ஏன் வந்து சொல்கிறாங்கன்ட்டு வந்து இப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ஒரு அம்பானி குடும்பமே வந்து ரொம்ப கொஞ்சம் எளிமையாக என்கிட்ட பழகினாங்க. அதிகபட்ச வளமை அந்த வளம் இருக்கும்போது உச்சகட்ட எளிமையும் நான் உணர்ந்த நாள் அது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. முகேஷ் அம்பானி வீட்டில் போய் உணவருந்திய ஒரு அனுபவத்தை வந்து சொல்கிறாரு, மறக்க முடியாத அனுபவம் அது அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எதிர்பார்க்காத நேரத்தில்
0: கூட்டிட்டு போய் கொடுத்த இன்ப அதிர்ச்சி அது.
1: ஆமா அப்படின்னு சொல்றாரு.
0: நான் சொன்னது போல இது வந்து அவருக்கு 3வது படம்னு சொன்னேன் இல்லையா, 3 படம் தமிழ்ல இயக்கி இருந்தாரு.
1: ஆமா, 4வது படம்
0: தீனா ரமணா கஜினி வந்து தமிழ்ல.
1: ஆமா,
0: கஜினிக்கு அப்புறம் தான் அடுத்த ஆண்டு 2005 கஜினி வருது. 2006 தான் ஸ்டாலின், இப்ப நம்ம முன்னாடி பேசணும்
1: தெலுங்கு,
0: அது வருது. அதுக்கு அடுத்தது 2008 இந்த கஜினி வருது
1: ஹிந்தியில்.
0: ஹிந்தியில் இந்த 2 ஆண்டுகள் வந்து அவங்க இந்த ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சொல்கிறார் ஒரு பேட்டியில், அமீர்கான் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, நல்லா இருந்துச்சுலாம் சொல்லிட்டு, எனக்கு கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை ஏஆர் முருகதாஸ் சாரி அப்படின்னு சொன்னோன்னா, அவர் சொன்னாரா எனக்கும் அதில் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமுங்கிற என்ன இருந்தது சார் அப்படின்னு அவர் சொன்னோடனே, இவர் கஜின் அமீர்கான் சொல்றாரு, இந்த மாதிரி தன்னையே புதுப்பிச்சுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்ல, அந்த மாதிரி மனிதர்களோட எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவர் தன்னோட ஸ்கிரிப்ட் இல்லை, இதான் என்னோட ஸ்கிரிப்ட்னு சொல்லல. ஆமா சார், நானும் இதுல வந்து ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறேன்னு சொன்னாருல, அப்ப நாங்க இந்த மாதிரி செய்யும் போது ஹிந்தியில பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ட் கிடையாது, இல்ல நடிக்க வேண்டியது தேவையே இல்ல இவனுக்கு, அந்த குழப்பம் அந்த ட்விஸ்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லாதபடி ஹீரோவுடைய ட்விஸ்ட் இருக்கு இந்த கதைக்கு. சல்மான் கான் நடிச்சார்னா அந்த படம் சாதாரண படம் ஆயிரும், நீங்க இதுக்காக உடம்பை ஏத்தி நடிச்சீங்கன்னா அது வந்து பேசப்படும். நான் சொன்ன உடனே ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு நான்
1: பண்றேன்ட்டாரு.
0: அப்புறம் அதுக்காக உடம்ப அவர் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் காமிச்சாரு அதுல. அதுக்கப்புறம் அந்த படம் அது இன்னொரு கதை. அது அந்த படம் எப்படி வெற்றி அடைஞ்சது,
1: அந்த படம் பெரிய ஹிட்டு ஹிந்தியில் வந்து. அமீர்கானுக்கு வந்து, அமீர்கான் தான் அதுக்கு வந்து தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் நினைக்கிறேன். மிகப்பெரிய
0: மிகப்பெரிய வெற்றி. அதை பற்றி இந்த தொகுப்பில் அடுத்ததாக அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், அடுத்த
0: நாளில் பேசுகிறாரு. ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம மேலும் தொடரலாம்.
1: கண்டிப்பாக.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பாடலுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் அவரை செதுக்கி 7 நாட்களில் பார்த்தோம், 4 நாள் பார்த்தோம். அதில் 4வது நாள் வந்து இவர் அமீர்கான் அவர்கள் நடித்திருந்த கஜினி திரைப்படம், அதை அவர் ரொம்ப சர்ப்ரைஸாக ஏ.ஆர். முருகதாஸை கூட்டிகிட்டு போய் ஒரு இரவு அம்பானி வீட்டில் அவங்க திரைப்படம் பார்த்துட்டு வந்து அதை பாராட்டினாங்க. அதை குறித்து அந்த நிகழ்ச்சியான நிறைவோட அந்த 4வது நாள் நிகழ்வு முடிஞ்சிருந்துச்சு. இப்போ 5வது நாள் இது.
1: இப்போ திருப்பி அதை கஜினி படத்தை பற்றியே தான் சொல்கிறார். அன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரம் ஹிந்தியுடைய கஜினி படம் வந்து உலகம் முழுக்க வந்து வெளியாக போகுது, அடுத்த நாள் வெளியாக போகுது. படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப், நல்ல ஒரு வர அது ஒரு பேச்சு பொருளாக இருந்த நேரம், அது பெரிய எதிர்பார்ப்பு.
0: அதில் ஒரு சின்ன தகவல் இப்போ நான் சொல்லிடுறேன், நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சொல்ல நினச்சேன். இப்போ நான் வந்து இன்னொரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன், மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய வியாபார வேட்டை, விளம்பர வேட்டைன்னு ஒரு புத்தகம். அதில் எப்படிலாம் விளம்பரம் யுக்தி இது பண்ணுறாங்கன்றத பற்றி ஒரு சில தொகுப்பு அவர்
1: மன்னர் மன்னன் அந்த தமிழ்
0: பேசுவார்ல, அவர் அந்த வரலாற்றில் சில திருத்தங்கள்னு ஒரு நூல் எழுதினார், அதான் நான் ரொம்ப விரும்பி படித்தேன். இது இவரோட நூல் சொல்லி வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாரு, விளம்பரம் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கும்,
1: எப்படி வேணாலும்
0: இணைய விளம்பரம், ஒளி அதாவது காட்சி விளம்பரம், செய்தித்தாள், அப்புறம் வானொலி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதில் இந்த கஜினி படத்துக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்குகள்லேயே வந்து கஜினி கெட்டப்லேயே நிறைய பேர் வந்தானுங்க. இது நான் வந்து படையப்பா படம் வெளிசாக இருக்கும் போது பார்த்தேன். அந்த 2 கெட்டப் இருக்கும், அந்த படையப்பா எம்பேரு படையப்பான்னு ஒரு பாட்டு
1: வரும்,
0: அந்த கெட்டப்ல வருவானுங்க. இல்லன்னா அந்த சுத்தி சுத்தி வந்தீங்க
1: கடைசி வயசான கெட்டப்,
0: இல்ல இல்ல சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டு, அது ஒரு மாதிரி கார்கோ பேண்ட் மாதிரி போட்டிருப்பாரு, அதே கெட்டப்ல சுத்திட்டு இருப்பானுங்க. இது மாதிரி திரையரங்குகளும் நிறைய பேர் வரும், அது ரசிகர்கள் அவங்களா வர்றது. ஆனா இந்த படத்துக்கு கஜினிக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் குடுக்கறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த கஜினி கெட்டப்ல இருப்பானுங்க,
1: அந்த கட்டிங் பண்ணிட்டு
0: மொட்டை அடிச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு. நீங்க திரையரங்குக்குள்ள போனா அந்த அந்த திரையரங்குல ஒரு 10-15 படம் ஓடும், எல்லா கவுண்டர்லயும் டிக்கெட் விற்கிறவன் இந்த கெட்டப்ல இருப்பான். அப்போ அந்த கெட்டப்ப பார்த்தே உங்களுக்கு தெரியுது என்னன்னு கேட்போம் கஜினிக்கான. அப்ப அந்த அதை பத்தின பேச்சு சுத்தி சுத்தி சுத்தி இருந்துட்டே இருக்கும். மும்பையில் அந்த இந்த படம் வெளியாகும் போது எல்லா கல்லூரிகள்லையும் தடை விதிச்சாங்க, மாணவர்கள் இந்த மாதிரி கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு. கட்டிங் பண்ணிட்டு வந்தா கல்லூரிகளை அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா பசங்க அத்தனை பேர் இந்த மாதிரி மொட்டை அடிச்சு நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு இதை போட்டுட்டு. ஏன்னா இது அந்த படத்துல வந்து அது ஒரு மனநோயுடைய ஒரு கதாநாயகனுடைய தோற்றம், இதை இவனுக்கு விரும்பி எடுத்துக்கிறானு. இது எப்படி இப்போ மங்காத்த படம் வந்தோன்னா எல்லாம் சால்ட் அண்ட் பெப்பருக்கு மாறினாங்க, முன்னாடிலாம் டை அடிச்சிருந்தவனே
1: இப்போ
0: ஸ்டைல் ஆயிடுச்சு, அது மாதிரி இது ஒரு ஸ்டைல் ஆச்சு. கல்லூரிகளை தடை விதிச்சாங்க, மும்பையில் இருக்க எல்லா கல்லூரிகள்லையும் ஆணை பிறப்பிச்சு இந்த மாதிரி வந்தா கல்லூரிகளை அனுமதிக்க மாட்டோம். அப்ப அந்த அளவுக்கு அது வீச்சு இருந்தது,
1: அந்த அளவுக்கு அதோட
0: பாப்புலாரிட்டி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அதோட பாப்புலாரிட்டி இருந்துச்சு, அதுக்காக இந்த வரியை சொன்னேன். அதுல அந்த நூல்ல இந்த விளம்பரத்தை சொல்றாரு, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட விளம்பர யுக்தின்னு அவர் சொல்றாரு. அந்த மண்ணு
1: பாருங்க அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப இவரு ஏர் முருகதாஸ் சொல்றாரு, அடுத்த நாள் படம் வந்து வெளியாக போகுது, படத்துக்கு பயங்கரமான ஹைப்பு, புக்கிங் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு, 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறாரு. திடீர்னு அன்னைக்கு சாயந்தரம் டிவியில பார்த்தா வந்து படத்துடைய ரிலீஸ் வெளியிடுறதுக்கு வந்து கோர்ட் தடை அப்படின்னு வந்து செய்தி வருது அப்படிங்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட மூச்சே நின்றுடுச்சு அந்த நேரம், என்ன என்ன திடீர்னு படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகவோ தடைங்கிறாங்க அப்படியே, அதாவது அந்த உடம்பும் மூளையும் மறத்து போன மாதிரி எனக்கு இருந்த ஒரு தருணம் அது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ப்ரீமியர் ஷோ நடந்துகிட்டு இருக்கு, அந்த படம் அடுத்த நாள் வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அந்த ப்ரீமியர் ஷோன்னு காட்டுவாங்க. அந்த ப்ரீமியர் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து நான் உள்ளே போகிறேன் அமீர்கான் அவர்களை பார்க்கறதுக்காக, வேக வேகமாக போகிறேன். படம் வந்து முடிஞ்சு எல்லாம் வெளில வராங்க, பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கலக்கிட்டிங்க அப்படின்னு என்னை ரொம்ப
0: பாராட்டுறாங்க.
1: ஆமாம், அந்த சந்தோஷத்தை கூட என்னால் வெளியில் காட்டிக்க முடியல, அவங்க சொல்கிறத கூட என்னால் என்ன சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியல. படம் என்ன ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத நிலையாது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து சென்னையில் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருந்தது, அதாவது ஈவினிங் சாயந்தரம் வந்து ஷோக்கு வந்து கிளம்பி வரவங்க வந்து படம் பார்க்க முடியாம திரும்பி போயிட்டா அந்த அதாவது ஒரு ஏமாற்றம் மாதிரி ஆயிட்டா, அந்த ஒரு பெப்பு குறைஞ்சிரும், அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காது அப்படிங்கறதுனால ரொம்ப பயந்து நான் அமீர்கான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஒரு வழியா சாயங்காலம் 4 மணிக்கு வந்து படத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்ட்டு வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. எனக்கு அப்போதான் மீண்டும் வந்து உயிரே வந்துச்சு என் உடம்புக்குள்ள அப்படிங்கிறாரு. அந்த அந்த ஒரு ஒரு படம் தடை அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு படம் இல்ல தடையை
0: நீக்கப்படுது, படம் வெளியாகுது
1: வெளியாகுதுன்னொன்னே அவருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்பதான் நிம்மதி பெருமூச்சுன்னு இல்ல நான் மூச்சை அப்பதான் விட்டேன் அப்படிங்கிறாரு அப்படி சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு, அந்த ஓப்பனிங் ஷோ முதல் தொடக்க காட்சிகள் எல்லாம் முடிஞ்சதுமே தெரிஞ்சிருச்சு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இந்தியன் அதாவது இந்திய சாதனைகள்லாம் வந்து பல விஷயங்களை வந்து இந்த படம் வந்து படைச்சது அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே நாள் தான், அந்த ஒரே நாளில் காலையில் வந்து நான் சோகத்தின் உச்சத்தில் இருந்தேன், ராத்திரி வந்து சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போனேன். எனக்கு ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டரில் அந்த ராட்டினத்தில் போகிற மாதிரி
0: மேலே
1: கீழே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது அந்த படம் வெளியான நாள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் அவர் தன்னுடைய அதாவது ஒரே நாளில் இருந்து
0: எவ்வளோ கஷ்டம் அது. ஆமாம், அந்த ஒரு துருவத்தில் இருக்கிறோம் வாழ்க்கையே போச்சு இந்த படம் வெளியாகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கானுடைய நிறையா திரைப்படங்கள் இந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க, அந்த ஆடியோ லான்ச் நடக்கும், அதெல்லாம் அந்த மொமெண்டம் கெயின் பண்றோம். கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனாதான் அந்த சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறுல அந்த ப்ரொடியூசர் வசூலை பார்த்தாகணும். அந்த வாரம் இல்லை நீங்கள் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் கூட அது போயிடும்.
1: ஆமாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் முக்கியமாக வந்து கமல் வந்து உத்தம வில்லன் ஒரு படம் எடுத்தார், கமல் வந்து நடித்தார். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து லிங்குசாமி. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த ட்ரைலர்லாம் முன்னோட்டங்கள்லாம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த படம் கரெக்டாக அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு அது நல்ல ஒரு ஹைப்பும் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அந்த படம் வந்து சில காரணங்களால் வெளியாகலை, அதுக்கப்புறம் தள்ளி போச்சு, ஒரு ரெண்டு நாள் தள்ளி போச்சு, மூணு நாள் தள்ளி போச்சு, அஞ்சு நாள் தள்ளி போச்சு, ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு. கடைசியில் அந்த படம் வந்ததும் யாருக்கும் தெரியல. அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்கும், பாலச்சந்தரோட கடைசி படம்,
0: கடைசி படம் அது.
1: ஆனால் அந்த படம் வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல யாருக்குமே, மறந்துட்டாங்க எல்லாருமே, மறந்துட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க.
0: அந்த அந்த மொமெண்டம் கெயின் அதெல்லாம் ஒரு யுக்தி தான்.
1: ஆமாம்,
0: ஆனால் அதை சரியாக செய்து அந்த தயாரிப்பாளர் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார்.
1: ஆமாம்,
0: அந்த திரை நட்சத்திரங்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லையும்
1: விளம்பரத்துக்கு
0: போவாங்க, அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும். அப்போதான் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் ஓடிச்சுன்னா இன்னொன்று வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து படம் சரியில்லை இல்லை இப்படி நல்லா இருக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க
1: விமர்சனங்கிற
0: பேரில். ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த காலத்தில் இவ்வளவு இல்லை, ஆனால் அப்பையும் அந்த பிரச்சனை உண்டு. அந்த குறிப்பிட்ட தேதியில் போகலன்னா முன்பதிவு பண்ணதெல்லாம் திரும்பி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு
1: அந்த காலத்துலலாம். ஆமா, அந்த காலங்கிறது ஒரு 15-20 முன்னாடி, இந்த யூடியூபுக்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து ஒரு படம் வெள்ளிக்கிழமை தான் பெரும்பாலும் வெளியாகும். அந்த படம் எப்படி இருக்குங்கிறதுக்கு விமர்சனம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை தான் தெரியும். அந்த பொதுவாக அந்த
0: செய்தித்தாள்கள்
1: அப்போ வந்து சன் டிவியில் வந்து டாப் 10 மூவிஸ் போடுவாங்க, ஒருத்தர் சுரேஷ்குமார் அவர் பேசுவார், அவர் விமர்சனம் பண்ணும்போது கூட ஒரு முது ஒரு புது படம் வருது இன்னைக்கு வெளியாயிருக்க படம் வருதுன்னா அதை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டார், இது வந்து புது வரவு
0: மட்டும் போட்டுட்டு விட்டுருவோம்,
1: இந்த படம் வந்து புது வரவு, இந்த படத்தை பற்றின விமர்சனம் அடுத்த வாரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை புது வரவில் சேர்த்துருவாங்க. அடுத்த வாரத்துலேருந்து தான் அதுக்கு விமர்சனம் சொல்லி அது 10th இடத்துல எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க.
0: சரியாக சொல்கிறீங்க, ஞாபகம் வருது எனக்கு,
1: அந்த மாதிரி பண்ணுவார் அவர். ஆனால் வந்து இப்போ இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு டைமே கொடுக்கும் நீங்க வந்து இப்ப நம்ம இப்ப இருக்க இப்ப படம் வெளியாச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்து விமர்சனம் யூடியூப்ல அது அவங்களுக்குள்ள போட்டி, யார் வந்து முதல்ல சொல்றது, யார் என்ன பண்ண, இப்ப தியேட்டர் வாசல்ல நின்றுட்டு புடிச்சிட்டு விமர்சனம் பண்றாங்க, அதெல்லாம் வந்து
0: அதாவது அந்த எத்திக்ஸ் இல்லாம பண்றது
1: பண்றது.
0: ஆனா அந்த டைம்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் ரெண்டு நாள்ல தெரிய வரும். அதுதான் சொல்றேன், ஏஆர் முருகதாஸ் வந்து படம் வெற்றிங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு ஒரே நாள்ல காலை. அதுக்கு முந்தின நாள் வந்து படமே வெளியாகாதுன்னு நினைச்சு மன சோர்வின் உச்சத்துல இருந்ததுல இருந்து படம் வெளியாகி நல்ல வரவேற்பும் பெற்றுச்சுங்கிறத தெரிய வரும்போது சந்தோஷத்தின் உச்சி மகிழ்ச்சியின் உச்சியில இருந்ததையும் அவர் ஒரே நாள்ல
1: ஒரே நாள்ல சொல்றாரு. இது வந்து அவருடைய 5th நாளா சொல்றாரு. அடுத்ததாக 6th நாள் பார்ப்போம். 6th நாளில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே போனாலும் எப்போவுமே கையில் வந்து ஒரு புத்தகம் வந்து நான் வச்சுருப்பேன், கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு நாள் வந்து கி ராஜநாராயணனுடைய கோபல்லபுர கிராமம், அந்த கோபல்லபுர மக்கள் அந்த புத்தகத்தை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். விமான நிலையம், விமானம், கார்லன்னு ஆரம்பித்து மறுநாள் முழுக்க எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரே மூச்சில் அந்த புத்தகத்தை வந்து நான் படித்து முடித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் கோபல்லபுரம் கிராமம் படத்தை வந்து. அதாவது ஒரு காடு கிராமமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் அமைகிற வரையிலான ஒரு நகரமயமாக்குவதை வந்து அத்தனை அழகாக வந்து அந்த படத்தில் வந்து கீரா வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களோட ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். அந்த கிராமம் வந்து எப்படி ஒரு காடு எப்படி நகரமாகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு அபாரமான நாவல் அது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த அந்த அந்த நாவலை படித்த தினம் வந்து நான் ஒரே அந்த இரண்டு நாட்களில் நான் படித்ததை வந்து நல்லா மறக்கவே முடியாது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எக்ஸ்பிரஸ் உலகத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சது வந்து நானே உணர்ந்து ரொம்ப ரசித்து சிலாகித்த ஒரு அனுபவம் எனக்கு. அதனால அந்த அனுபவத்தை வந்து மறக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து அவர் தன்னுடைய தன்னை செதுக்கிய ஆறாவது நாளில் வந்து அவர் அந்த ஆறாவது நாளாக சொல்றாரு. அந்த கோபல்லபுரம்
0: கோபுரத்து மக்கள் இரண்டு தொகுப்பும் வந்து அதான் சொன்னது போல ஒரு காடு.
1: ஆமா,
0: அந்த காடை அந்த மக்கள் சீர்திருத்தி அதை நாட
1: நகரமா மாத்திர
0: அவங்க தங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது நகரமா
1: நீங்க படிச்சிருக்கீங்களா?
0: ரொம்ப அபாரமா இருக்கும். அந்த கோபுலபுரத்து நான் அதுலதான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதியா தெரியல. அந்த மனிதன் என்பவன் ஒரு பகத்தான சல்லி பயல்னு ஜி நாகர அவருடைய வரி அது கி ராஜநாராயணன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வரி சொல்லுவாங்க, மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு. அந்த வரி ரொம்ப அபாரமானது. அவன் மகத்தானவன், அது என்னது கிரேட்னஸ் போற போக்குல அவர் சொன்னதுதான் இந்த இவர் நம்ம தசாவதாரத்துல கமலஹாசன் கூட வச்சிருப்பாரு. அதாவது பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயாவும் தோ பரமசிவம் ஐயாவும் ஒரு கோயிலுக்கு போறாங்க. தோப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா அவர் தமிழ்நாட்டு கோயில்களை பத்தி அவர் எழுதுன அளவுக்கு ஆய்வு அவ்வளவு ஆழமா வேற யாரும் எழுதுனது கிடையாது. ஆனா அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது. சிற்பங்களை பத்தியும் அந்த இதை பத்தியும் அவ்வளவு நல்லா ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு கு பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வர்றாங்க. வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள போனையே அந்த சனீஸ் அந்த கோயில் இதுக்கு பின்னாடி ஒரு சிலை இருந்துச்சு, அதை பாத்தியா? அது அர்ஜுனன் சிலை. அர்ஜுனன் வந்து அந்த இந்த கதை அந்த மகாபாரத கதையை சொல்லி அந்த இடத்துக்கு அதை குறிக்கிற சில அதுன்னு சொல்றாரு. அப்ப ஞானசம்பந்தன் ஐயா சொன்னாராம், ஐயா இவ்வளவு பேசுறீங்க, நீங்க உள்ள வந்து பாத்துருக்கலாம்ல, அது கிடக்குது அப்படின்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு சைக்கிள்ல செஞ்சுட்டு. ஐயா இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, கடவுள் இல்லையான்னு மட்டும் சொல்லாம இருக்கலாம்ல அப்படின்னு ஞானசம்பந்தன் ஐயா சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்படியே ஒரு சிகரெட்டை உள்ள எழுத்துட்டு, கடவுள் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன்
1: அப்படின்னாரு.
0: இதை வந்து ஞானசம்பந்தன் ஐயா ஒரு தூரம் கமலஹாசன் சொல்றாரு. அது அவர் மிகச்சரியா அந்த தசாவதாரங்கிற திரைப்படத்துல பயன்படுத்திட்டு அது கமலஹாசன் ஐயா தான் ஒரு இதுல சொன்னாரு. இது தோப்பா சொன்னது இறுதி காட்சியில கிளைமேக்ஸ்ல அசின் மேடம் சொல்லும் போது, நீங்க கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்களே அப்படின்னா, கடவுள் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். அது மாதிரி ஒரு எழுத்தாளர் வந்து போற போக்குல சொன்ன வரி தான் அந்த இது மனித நண்பன் மகத்தான சல்லிப்பயல்ங்கிறது அந்த நாவல தான் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த நாவல் பல தளங்களில் என்ன வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. இன்னொரு சம்பவத்தில் கூட சொல்லியிருக்கேன், தலையறதுன்ற ஒரு வார்த்தை அதில் வரும்.
1: தலையறதுன்னு
0: அது வந்து இந்த மாடு கண்ணு போடுது இல்லையா, பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டோடனே அந்த கண்ணுக்குட்டியை உடனே அந்த மாடு வந்து அரவணைச்சு நிற்கும். அந்த சூடுக்கு பால் இதெல்லாம் உடனே நடக்கும். சில சமயங்களில் அந்த மாதிரி கண்ணுக்குட்டி போட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த மாடு செத்து போயிருமா, தாய் மாடு செத்துருச்சுன்னா இந்த கண்ணுக்குட்டி பிழைக்கணும்ல. அப்போ என்ன செய்வாராம் அந்த ஊர் வைத்தியர், இன்னொரு பசு மாடு இருக்கணும், அது கர்ப்பமே ஆகல, சினையே ஆகல, ஆனா அதோட ஆசன வைக்கலோட ரெண்டு கையையும் விட்டு அப்படி நல்லா உள்ள வரையும் தள்ளுவார். அந்த மாடு வந்து வழியில கதறும், அவ்வளவு வலி இருக்கும். அப்படியே அதுல இருந்து அந்த உள்ள இருந்து கை எடுத்தாருன்னா கையில கொஞ்சம் ரத்தம் வந்துடும். அது அப்படியே கொண்டு வந்து இந்த கண்ணுக்குட்டி மேல தெளிப்பாரு. இப்ப இந்த கண்ணுக்குட்டி மேல அதோடைய ரத்தம் படுது இல்ல, அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி கிட்ட அனுப்புவாரான். இது தன்னோட குட்டின்னு அந்த மாடு நினைச்சிருமா, பசுமாடு
1: நினைச்சிட்டு அரவணைக்கு
0: இல்லைன்னா அது கிட்ட
1: சேர்க்காதான்.
0: இதை நான் நிறைய விலங்குகள்கிட்ட பாத்துருக்கேன், வீட்டுல பூனை இது பண்ணவும் இதேதான் ஆச்சு. குட்டி அது தன்னோட குட்டி இல்லைன்னா அது சேர்த்துக்காது, தள்ளிரும். அப்ப இந்த கண்ணுக்குட்டி பிழைக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மருத்துவர் வந்து இந்த மாதிரி செஞ்சு அந்த ரத்தத்தை அது மேல தெளிச்சிட்டாருன்னா இது வந்து தன்னோட இது இன்னும் கர்ப்பமே ஆகல, ஆனா அதுக்கு அந்த மாடுக்கு அது தெரியாது. இது தன்னுடைய ரத்தம்னு நினைச்சா அதுக்கு பால் கொடுக்கும், அது அது அரவணைச்சிருச்சுன்னா போதும், அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் எங்கேயாவது நம்ம கொடுத்துடலாம். அது மாதிரி அந்த இந்த இந்த செயலுக்கு பேரு தலையறது.
1: தலையறது,
0: இந்த ப்ராசஸ்க்கு பேர் தலையறது. இதை பத்தி அவர் அவ்வளவு டீடைல் எழுதியிருப்பாரு, நம்மளுக்கு படிக்கும் போதே ரொம்ப இதா
1: இன்ட்ரெஸ்டிங்கா,
0: ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். தலையறது அந்த அவ்வளோ தத்துருவம் எழுதியிருப்பாரு, கை உள்ள போறது, அந்த எழுத்து அளிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாடை என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்குட்டி என்ன செய்வாங்க, இறந்து போன பசுமாடை என்ன செய்வாங்க, எல்லாம் இதுதான் வரும். அதான் அந்த நாவல் வந்து ஒரு நாவல் ஃபார்ம்ல இருக்காது, அப்படியே நீங்க நின்று ஒரு கிராமத்தை பார்த்துக்கிற
1: மாதிரி இருக்கும்.
0: அந்த வேப்ப மரம், அந்த மரத்தை பத்தி டீட்டெயிலா எழுதி, அந்த மரம் எப்ப வச்சாங்க, அது கீழே யாரு சொம்பு வச்சது, எல்லாம் வரும். நீங்க நின்று பாத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான்.
1: சரி சரி சரி.
0: சில பேருக்கு வந்து சரி அடுத்தது என்ன அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாவல் கிடையாது.
1: புரியுது,
0: கதையை சொல்லு அப்படின்னா இது கதை கிடையாது, அப்படியே ஆமா அந்த இடத்துல அப்படியே நீங்க வாழ்றீங்க.
1: சரி சரி சரி.
0: அதுதான் அவரை வந்து ரெண்டு நாள் விடாம உட்கார வச்சு
1: படிக்க வச்சிருக்கின்றார். அதுதான் தன்னுடைய ஆறாவது நாள், தன்னை மறக்க முடியாத ஒரு செதுக்கி ஆறாவது நாள் அப்படின்னு சொல்றாரு.
0: இப்ப நம்ம இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு அந்த ஏழாவது நாள் கேட்டுமா?

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம வந்து இயக்குனர் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய தன்னை செதுக்கிய ஏழு நாட்கள், என்னை செதுக்கிய ஏழு நாட்கள்னு அவர் ஒரு தொகுப்பாக எழுதுனதை தான் கேட்டு வரோம். இப்போ ஏழாவது நாள்
1: அதாவது ஆறு நாள் பார்த்துட்டோம், ஏழாவது நாள்னு சொல்கிறோன்னா கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு தருணம் அவர் சொல்கிறார். முத்துக்குமார் இலங்கை தமிழர்களுக்காக எல்லாரும் உருகிக்கிட்டு இருந்தப்ப தன்னையே உருக்கிக்கிட்ட ஒரு உன்னத மனிதன் அவர் முத்துக்குமார். அவர் தீ ஏற்றுக்கிட்டார்ல. அவர் பொதுவாக வந்து எனக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் நான் மதிப்பவர்களுடைய இறுதி சடங்குக்கு தவறாமல் வந்து நான் கலந்துக்குவேன். ஆனால் முத்துக்குமாரனுடைய தகனத்திலையும் வந்து கலந்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் கடைசி நிமிஷம் வரை எனக்கு ஏதேதோ தடங்கல்கள். நான் அப்போ வந்து மும்பையில் இருந்தேன், அந்த நேரத்தில் என்னால் மும்பையிலிருந்து நவரவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு தடங்கல்கள் அங்கே இருந்தது. இருந்த இடத்துலையே அன்னைக்கு வந்து முழுக்க நான் வந்து பேசாமல் மௌனமாக இருந்தேன். நேரில் பார்த்து துக்கத்தை வெளிப்படுத்தாமல் அப்படியே அமைதி காத்து இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஒரு நேரில் பார்த்தா அந்த துக்கத்தை வெளிப்படுத்த முடியும், அழ முடியும், அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அறையில் ஒரு நாள் முழுவதும் நான் அமைதியாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த அந்த அந்த அந்த தருணத்தை வந்து நான் இது வரைக்கும் உணர்ந்ததே இல்லை. அது வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு வித்தியாசத்தை ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. தன்னை பாதித்த ஒரு ஏழாவது நாளாக வந்து தன்னை செதுக்கிய ஏழாவது நாளாக வந்து அந்த நாளாக சொல்கிறாரு.
0: அந்த ஒரு சில மரணங்கள் வந்து அந்த மாதிரியான தன்மை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அவருக்கு உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக இங்கே இல்லைன்னா கூட அவர் அங்கிருந்தே அவர் மன ரீதியாக அந்த அஞ்சலியை செலுத்தியதும் அதுவே அவருக்கு ரொம்ப புதிதாகவும் இருந்ததுன்னு சொல்கிறார்
1: அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். இதுதான் வந்து தன்னுடைய தன்னை சதிக்க ஏழாவது நாளாக வந்து
0: அவர் சொல்கிறார்.
1: ஏறமுருகா சொல்கிறாரு,
0: மிக அருமையாக ஒரு ஏழு நாளுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே
1: கிட்டத்தட்ட அவர்
0: வாழ்க்கை பயணத்தையே கொடுத்தாரு.

0: நிறைவு கூறுது. மீண்டும் இன்னொரு இனிமை குறிகள் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கியதற்கு மிக்க நன்றி பாரதி.
1: ரொம்ப நன்றி சங்கர், வாய்ப்பு அளித்ததுக்கு.
0: மீண்டும் நம்ம வந்து இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: பாரதி
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி, வணக்கம்.

ஒரு பங்கீடு புகவிடும் என் சவ்வை என் மனது தைரியம் வரம் வைத்து உன் பாதியில் நகராமல் பறந்து போய் விடியல மறந்து கவலையை துறந்து எழுந்து மீண்டும் நடந்து வளர்ந்து வரவழி தேடு துணிந்து விருந்தை மறந்து செயல்படு கிடைக்கும் உனக்கு விருது அது புரிந்து நடந்து நல்லதை தேடு தொடர்ந்து கீழே விழுந்ததை மறந்து கண்டு மற்றவன் திருந்த வேண்டும் அதுவும் வாழ்க்கையில் உண்டு தொண்டு தொட்டு வந்த காலம் அரசன் மந்திரி ஆண்டு நேரம் ஒவ்வொரு ஆட்சி நமக்கு நல்ல பாடம் இது கைமாறு.